0: இசையா நீ வீண்ட என்னது அவமானம் உந்தனுனே
1: அந்தரம் சிவர்கா கழிச்சு பாடுத்து.